0: எனக்கு
1: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
2: போன்றீங்க ஆச்சா. சாரி, சைலண்ட்ல போட
1: மறந்துட்டேன். நிவி,
2: இதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. மர்க்கா சொல்லு
3: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
2: அப்படிலாம் இல்ல.
1: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்னா
2: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
1: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
2: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
1: பிராவோ நிவேதாவோட தெனற
4: தி ஈவினிங் கரெக்ட்
1: கேளுங்க.
5: The Evening Correct, presented by
6: VNCT Global. 15 years anniversary ku Tamil Nadu top locations la villa plots launch pandranga. Meet VNCT team at pre-launch June 7th Sunday at Park Ridges Hotel near Bujmon.
5: Brought to you by
6: Annathangam Golden Diamonds Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 karat jewelry making charges. Ne innum yeralamana offers.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.

0: तुझे कैसे बुलाया तूने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्सा
3: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா.

0: பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: summer 89.4. We'll be back after a short commercial break.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா?

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: मुझे कैसे बोले गए तुमने
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्ट सर
3: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.
2: ப்ரோ ப்ரோ, நாங்க 100 பாட்டே போடுறோம், ஜாலியா கேளுங்க.
3: நச்சுன்னு 100 பாட்டு.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: நிக்கண்ணா 91 போடு.
2: என்னது

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

ஹாய், நான் நிவேதா பேசுறேன். பிளாட் வாங்கணும்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஆனா உங்க பட்ஜெட்க்கு ஏத்த மாதிரி நல்ல இடத்துல நல்ல பிளாட் கிடைக்கலன்னு ஃபீல் பண்றீங்களா? அப்ப இனிமே அந்த ஃபீலிங் எல்லாம் வேணா, அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு ALG ப்ராப்பர்ட்டிஸ் உடைய பிளாட் சேல் ஈவெண்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. இந்த 6 மற்றும் 7 தேதியில், அதாவது இந்த சாட்டர்டே அண்ட் சண்டே, ALG ப்ராப்பர்ட்டிஸோட ஆபீஸ்ல காலையில 10 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இந்த ஈவெண்ட் நடக்குது. ஈவெண்ட்ல நீங்க ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ கோல்ட் காயின் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பிளாட் புக் பண்ற எல்லாருக்குமே பட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. அப்புறம் என்ன, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மேலும் உங்க ட்ரீம் பிளாட்டை நீங்க 999 AED மாசம் கொடுத்து வாங்கிக்கலாம். அப்புறம் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க: 056 36 4.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நடந்தது
2: நடந்தது,
1: கேமரா,
2: நடக்க போவது
1: நடக்க போவது.
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார், ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ், ஹோட்டல், டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும், இல்ல கேங்கா எங்க இருந்தாலும், ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா, ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
3: We'll be back after a short commercial break.

0: Atunci chiar se băgă de tune.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம். 89.4
4: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
5: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
6: A few days later.
4: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
5: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
6: A few days later.
4: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
5: ஆமாண்ணா, எப்படி?
4: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
7: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
8: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
9: LD Properties in Mega Plot Sale Event for 6th and 7th Saturday and Sunday LD Properties office la kaalaiyila 10 mani la irundhu evening 6 mani varaikkum nadakkudhu.
10: Indha event la kalandukittu plot book pandra ella customer ku free gold coin and free registration patta kodukka poranga.
9: Just 999 AD koduthu unga dream plot ah book panunga. Call 056-364-3646.
11: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.
12: ப்ரோ,

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Okay.
0: 89.4 தமிழ் FM. FM.
1: 89.4.
0: You are listening to

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: மேலும் சென்றடையும். To advertise your brand, contact 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
4: LD Properties in Mega Plot Sale Event for 6th and 7th Saturday and Sunday LD Properties Office ல காலையில 10 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் நடக்குது.
5: இந்த இவென்ட்ல கலந்துக்கிட்டு பிளாட் புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க.
4: Just 9980 கொடுத்து உங்க Dream Plot புக் பண்ணுங்க. Call 056-364-3646.
6: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
7: ஹாய், நான் காஃபி.
8: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
9: ஹாய், நான் தான் இயற்கை.
6: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
9: எங்கப்பா மனசு காணோம்.
7: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
9: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
10: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
11: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
12: கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா, இது ஒரு கனவா?
13: கனவா இல்லமா, நிஜம்தான். நிஜமாவே இன்னைக்கு நச்சிரு 100 பாட்டு இருக்கு.

0: நடந்தது
1: நடந்தது
0: கேமரா
1: நடக்க போவது
2: நடக்க போவது
3: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
4: We'll be back after a short commercial break. கேட்டிங்களா? பிக் நியூஸ் ஃப்ரம் தி யுஏஇ லாட்டரி. அந்த மாபெரும் 30 மில்லியன் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளரை அறிவிச்சாச்சு. கங்கிராச்சுலேஷன்ஸ் டு தாயப் ஃப்ரம் நேபாள். அவரோட லக்கி நம்பர் அவருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத வெற்றியை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ராத்திரி 9:30 நடக்கிற லக்கி டே டிராவில கலந்துகிட்டு மேசிவ் 30 மில்லியன் திரும்ஸ் மற்றும் 5 மில்லியன் திரும்ஸ் பரிசா வெல்லுங்க. நீங்களும் ஆகலாம் அடுத்த வெற்றியாளர். கெட் யுவர் டிக்கெட் நவ் அட் தி யுஏஇ லாட்டரி.ae. brought to you by the game llc licensed by the gcgra for 18 and above only. Terms and conditions apply.
5: சிறுத்தையும் தமிழி ஒளி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: அண்ணா துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட்.
6: LD Properties in Mega Plot Sale Event for 6th and 7th Saturday and Sunday LD Properties office la kaalaiyila 10 mani la irundhu evening 6 mani varaikku nadakkudhu.
7: Indha event la kalandukittu plot book pandra ella customer ku free gold coin and free registration patta kodukka poranga.
6: Just 9980 koduthu unga dream plot ah book panunga. Call 056-364-3646.
1: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டெண்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
8: ஆனா எனக்கு கிடைச்சது
7: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான்
1: வந்துடுறேன்.
9: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
1: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி சைலண்ட்ல போட
9: மறந்துட்டேன்.
1: ஏதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. சொல்லு
8: உணர்ந்துட்டாங்க.

0: திருந்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல.
1: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்ன
0: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
1: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
0: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
1: பிராவோ நிவேதாவோட தனர தனர தி ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
2: The Evening Correct, presented by VNCT Global. 15 years anniversary ku Tamil Nadu top locations la villa plots launch pandranga. Meet VNCT team at pre-launch June 7th Sunday at Park Ridges Hotel near Burjmon.
3: Brought to you by
4: Annathangam Gold and Diamonds Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 carat jewelry making charges ne innum yeralamana offers.
5: Kannada oru paattu pota 100 paattu pota madri.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் FM ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
2: You are listening to

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாய் தானாச்சா.
1: இன்னும்
2: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையும். To advertise your brand, contact 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
4: VNCT Global 15 years anniversary க்கு சென்னை சிட்டில நம்ம பம்பல் லொகேஷன்ல வில்லா பிளாட்ஸ் லான்ச் பண்றாங்க. ஏர்போர்ட்ல இருந்து 10 மினிட்ஸ்ல ஸ்கூல், காலேஜ் அண்ட் ஹாஸ்பிடல், 5 மினிட் டிரைவ்ல கிரேட் சென்னை கார்பரேஷன் லிமிட்ல கேட்டட் கம்யூனிட்டிக்கு உள்ள வில்லா பிளாட்ஸ், 1000 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் 1500 ஸ்கொயர் ஃபீட்ல லேண்ட் பிளாட்ஸ், சென்னை சிட்டிக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் வில்லா பிளாட் ப்ராஜெக்ட்ஸ், ஸ்பெஷல் லான்ச் பிரைசஸ் அண்ட் ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட்ஸும் உண்டு.
5: மீட் VNCT டீம் அட் ட்ரீ லான்ச் ஜூன் 7th சண்டே 10 AM to 8 PM அட் பார்க் ரிஜஸ் ஹோட்டல் near Butchmon. Call 054-767-3111 054-767-3111. Chennai City kulla land villa plots miss paniradinga. LD Properties in mega plot sale event for a 6th and 7th Saturday and Sunday. LD Properties office la kaalaila 10 mani la irundhu evening 6 mani varaikku nadakkudhu.
4: Indha event la kalandukittu plot book pandra ella customer ku free gold coin and free registration patta kodukka poranga.
5: Just 9980 kuduthu unga dream plot book panunga. Call 056-364-3646.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
6: 91 போடு.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: அப்புறம் பிளாட்லாம் வாங்கலாம் பிளான் பண்ணிட்டீங்களா? இன்னும் பண்ணலையா? அப்ப பண்றதுக்கான கரெக்டான டைம் வந்துருச்சு. அட நம்புங்க. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டு இருக்கீங்க, நான் ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். எல்டி ப்ராப்பர்ட்டிஸ் இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் வர 6 and 7 தேதிகள் நடக்க இருக்கு. சாட்டர்டே அண்ட் சண்டே எல்டி ப்ராப்பர்ட்டிஸ் ஆபீஸ்லயே நடக்க இருக்கு. நீங்க எங்கேயும் வந்து போக வேண்டாம். காலையில 10 மணிக்கு நீங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6 மணி வரைக்கும் செம சூப்பரா நடக்க போகுது. நீங்க வரீங்க, கலந்துக்கிறீங்க, பிளாட் புக் பண்றீங்க. வர எல்லா கஸ்டமருக்குமே யார் யாரெல்லாம் பிளாட் புக் பண்றீங்களோ அவங்களுக்கு ஃப்ரீ கோல்டு காயின் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டாவும் கொடுக்கறாங்களாம். இதுக்கு மேல என்ன வேணும்? ஜஸ்ட் 999 கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட உடனே புக் பண்ணுங்க, கோல்டு காயினை வாங்கிட்டு போங்க. கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 056-36-43-646.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார், ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940. We'll be back after a short commercial break.

0: Você quer ser mulher também? Rolex. Rolex.
1: Sir! Yes, sir!
2: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.

0: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே, கலக்குப்பா, கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமும் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணே, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: கேட்டிங்களா? பிக் நியூஸ் ஃப்ரம் தி UAE லாட்டரி. அந்த மாபெரும் 30 million கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளரை அறிவிச்சாச்சு. கங்கிராச்சுலேஷன்ஸ் டு தாயப் ஃப்ரம் நேபாள். அவரோட லக்கி நம்பர் அவருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத வெற்றியை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ராத்திரி 9:30 நடக்கிற லக்கி டே டிராவில கலந்துகிட்டு மேசிவ் 30 million திரும்ஸ் மற்றும் 5 million திரும்ஸ் பரிசா வெல்லுங்க. நீங்களும் ஆகலாம் அடுத்த வெற்றியாளர். கெட் யுவர் டிக்கெட் நவ் அட் தி UAE lottery.ae. brought to you by the Game LLC, licensed by the GCGRA. For 18 and above only. Terms and conditions apply.
5: LD Properties in Mega Plot Sale Event for 6th and 7th Saturday and Sunday. LD Properties office la kaalaiyila 10 mani la irundhu evening 6 mani varaikku nadakkudhu.
6: Indha event la kalandukittu plot book pandra ella customer ku free gold coin and free registration patta kodukka poranga.
5: Just 9980 koduthu unga dream plot ah book pannunga. Call 056-364-3646.
7: கண்ணாடா, ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.
8: ப்ரோ, நாங்க 100 பாட்டே போடுறோம், ஜாலியா கேளுங்க.
9: 100 பாட்டு.

0: இந்தியாவில் அப்படின்னா கவலையப்படாதீங்க. இன்னொரு 15 லட்சம் டிஸ்கவுண்ட் போட்டு 30 லாக் பிரைஸ் பெனிஃபிட்டோட டிஸ்கவுண்டோட மேசிவா உங்க வில்லாவை சென்னை, ECR, OMR, பம்மல், போரூர், கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் உங்களோட வில்லாவை இன்வெஸ்ட் பண்றதுக்கு தி பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அதோட சேர்த்து இந்த வில்லா, இந்த ஒரு ஆனிவர்சரிக்கு நாங்கள் வழக்கமாக வந்து லிமிடெட் எடிஷன் வில்லாஸ் கொடுப்போம். ஆனால் இந்த தடவை லிமிடெட் எடிஷன் பிளாட்ஸ் கொடுக்க போறோம். லேண்ட் மட்டும் சென்னை சிட்டிக்குள்ள போ, நம்மளோட பம்மல் போரூருக்கு மிட் ஆஃப் ஒரு லொகேஷன் அனகாபுத்தூர், அங்கே தான் நம்ம வந்து கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள லேண்ட் ஆஃபர் பண்ண போறோம். அந்த ப்ராஜெக்ட்டும் நீங்க வந்து பார்க்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வாரம் சண்டே உங்களுக்கான ஒரு ஈவெண்ட் அண்ட் எங்களோட ஆனிவர்சரி 15th இயர் துபாயில் நம்ம VNST குளோபல் ஸ்டெப் இன் பண்றோம். அண்ட் கண்டிப்பா வாங்க, மிஸ் பண்ணுங்க. அதோட சேர்த்து உங்க விழா பத்தின டிஸ்கஷன்ஸையும் நீங்க கோத்ரூ பண்ணலாம். நீங்க எந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினாலுமே சென்னையில் ECR இருக்கலாம், OMR இருக்கலாம், இல்லை ஸ்ரீபெரும்புத்தூர், பம்மல், போரூர், எந்த ஐகானிக் லொகேஷன் எடுத்துக்கிட்டாலும் இந்த 30 லாக் வர்த் ஆஃப் பெனிஃபிட் ஆஃபர் அப்ளிகபிள். கூடவே சேர்த்து இன்னொரு 15 வருஷத்துக்கு உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ கிடைக்க போகுது, 15 வருஷத்துக்கு ரெண்டல் கான்ட்ராக்டும் கிடைக்க போகுது, கூடவே 15 டேஸ் ஃப்ரீயா நீங்க உங்க வில்லால எவ்ரி இயர் போய் தங்குறதுக்கான ஒரு பேக்கேஜும் இதோட கூட சேர்த்து நாங்கள் கொடுக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க வில்லா ரெண்டல் கொடுத்தீங்கன்னா 15 டேஸ் ஒரு இயர்ல நீங்க கம்ஃபர்டபுளா போய் உங்க வில்லால ஃபேமிலியோட தங்கி வெக்கேஷன் என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்கான ஒரு ரெண்டல் பேக்கேஜ் Airbnb பிளானும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த வருடம் 15th இயர் ஆனிவர்சரியோட ஒரு பிக்கஸ்ட் ஆஃபர் பொனான்ஸா உங்களுக்காண்டி. அண்ட் உங்க ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை VNC பண்ணுங்க இந்த ஆனிவர்சரிக்கு, மேக் இட் மோர் மெமரபிள் ஃபார் போத் ஆஃப் அஸ்.
1: So yes, VNCT Global உடைய 15th இயர் anniversary celebration முன்னிட்டு உங்களுக்காகவே 15 lakh rupee discount, 15 lakh worth of SUV car, 15 year maintenance, 15 year rental support, இப்படி அத்தனை விஷயங்களுமே கொடுக்க இருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. June 7th இந்த சண்டே காலில் 10 மணிலிருந்து ராத்திரி 10 மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரிஜிஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. I repeat, 0547673111.
2: நினைக்கல, அது தமிழ் FM நீங்க பாட்டு கேப்பீங்க, கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் a very good choice.

0: இந்த ஆஃபர்லாம் கேட்கும்போது இது நிஜமாவே நீங்க கொடுக்கறீங்களாங்கிற மாதிரியான ஆஃபர்ஸ் தான். வியன் சிட்டி குளோபல் அவங்களுடைய 15th ஆனிவர்சரிய முன்னிட்டு 15 lakh ரூபீ டிஸ்கவுண்ட், 15 lakh வர்த் ஆஃப் SUV கார், 15 year ஃப்ரீ மெயின்டெனன்ஸ், 15 year ஃப்ரீ ரெண்டல் சப்போர்ட், இவ்வளோ விஷயங்களையும் கொடுக்குறாங்க. இந்த June 7th நீங்கள் போய் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வில்லாவை இவ்வளோ டிஸ்கவுண்டோட நீங்கள் வாங்கிக்க முடியும். காலைல 10 மணிலேருந்து ராத்திரி 10 மணிக்குள்ளே விசிட் பண்ணுங்கள். பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரிஜஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்டுக்கான நம்பர் 0547673111. ஐ ரிப்பீட், 0547673111. So let's welcome back. நஸ்கேட் அதே கேள்வி தான், எப்படி இவ்ளோ பெனிஃபிட்ஸ், இவ்ளோ ஆஃபர்ஸ் பாசிபிள்?
1: கண்டிப்பா இட்ஸ் பாசிபிள். நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் சொல்றேன், அது வந்து எல்லாருக்கும் புரியணுன்றதுனால இதை சொல்றேன். ஐ மே பி ராங், கரெக்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க கோல்டு கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேங்களா? இப்போ ஒரு கோல்டு நீங்க வாங்குறீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு சவரன் வந்து ஆல்மோஸ்ட் 1 lakh ரூபீஸ்னு சொல்றாங்கல்ல, ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் சொல்றாங்கல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது இதே இதை நீங்க வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பா கம்மியா இருந்திருக்கும். அப்ப இன்னைக்கு நீங்க அதை பெட்டர் ரேட் கொடுக்க முடியுமா?
2: மனசு வரணுங்க 1998 அப்போ வாங்கின ப்ராசஸ் பண்ண லேண்ட்ஸ் VNCT ஐயா காலத்தில் ஆக்சுவலாக வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும், எங்கள் கம்பெனி VNCT குரூப் கம்பெனி, அண்ட் கமலா தியேட்டர் ஓனர் அவங்க தான் என்னோட குரூப் சேர்மன் ஐயா இப்போ இல்லை. பட் ஆனால் அவங்க காலத்திலே ப்ராசஸ் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து, இப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அவங்க மூலமாக ப்ராசஸ் பண்ணும்போது, அப்போது அந்த லேண்டில் நம்ம வில்லா கட்டி கொடுக்குறோம் அப்படின்னா, அப்போ அந்த லேண்ட் ரேட் ப்ரொக்யூர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், கரெக்டுங்களா? அந்த ஆஃபர் பெனிஃபிட்ஸ்னால தான் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸை நான் ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்க முடியுது. Thankfully, as management of accept பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலான்ட்டு. ஏன்னா 15 years is a big milestone. ஒரு ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் வந்து, ஒரு அமீரத்தில் வந்து இங்கே ஆரம்பிக்கும் போது பல பல எல்லாருக்குமே இருக்க மாதிரி தான், ஈவன் ஸ்மால் ஸ்கேல் நீங்கள் ஹோட்டல் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்குமே இருக்க மாதிரி தான் தடைகள் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கும் ஒரு தடைகள் இருக்க தான் செய்யும். பட் அன்னன்னைக்கு அதை ஓவர் கம் பண்ணி பை காட்ஸ் கிரேஸ் நம்ம அடுத்த லெவல் கொண்டு போகிறது தான் பிஸ்னஸ். அந்த வகையில் எங்களுக்கு எப்போவுமே ஆதரவாக இருக்க அமீரகம் அண்ட் நம்ம நண்பர்கள், அவங்களுக்கு ஒரு சும்மா வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் எப்பயுமே நம்ம சொல்லாமல் ஒரு ஒரு டேக்அவே கண்டிப்பாக ஒரு இம்பாக்ட் இருக்கணும். ஒரு வில்லா வாங்குறாங்க, அது ஒரு பெரிய ஆஃபரோட நான் புக் பண்ணிட்டு போனேன், ஒரு பெரிய யூனிட் நான் எடுத்தேன் அப்படின்ற ஒரு இம்பாக்ட் இருக்கும். எவ்ரி இயர் ஆனிவர்சரி அப்போ ஒரு லிமிடெட் எடிஷன் வில்லாஸோ கார்ஸ் பெனிஃபிட் இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, அன்றைக்கி நீங்கள் கார் ஆஃபர் கொடுத்தீங்களா அது இருக்கான்னு சொல்லிட்டு மித்த டைமில். பட் இந்த டைமில் இந்த ஆஃபர் இட்ஸ் கம்ப்ளீட்லி அ தேங்க்ஸ் கிவிங் ஈவெண்ட்டாக தான் நாங்கள் பண்ணுறோம். அதுவும் இந்த 15 years இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு அஸ் வந்துட்டு, ஏன்னா வி ஆர் லான்ச்டு சோ மெனி ப்ராப்பர்ட்டிஸ், சோ மெனி ஹேண்டிங் ஓவர்ஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 4000 கிளைண்ட்ஸை வந்து நம்ம அமீரகத்தில், துபாய், அபுதாபி, ஷார்ஜா, அலைன், உமல் கொயின், ரசல் கேமரா நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம், 4000 கிளைண்ட்டை. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு பிக் ஒரு செலிப்ரேஷனாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் வந்துட்டு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாகவும் இருக்கணுன்றதுனால தான் இவ்வளோ ஆஃபர்ஸ் வந்துட்டு. அண்ட் நீங்கள் 15 lakh ப்ரைஸ் பெனிஃபிட், 15 lakh வர்த் ஆஃப் SUV கார், அண்ட் 15 years ரெண்டல் கான்ட்ராக்ட், 15 years மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட், அண்ட் 15 days ஃப்ரீ ஸ்டேஷன் சொல்லிட்டு ஃப்ரீ கேஷன், அந்த மாதிரி எவ்ரி திங் ஒரு பேக்கேஜாக, அதுவும் ஒரு ப்ராஜெக்ட் ரெண்டு ப்ராஜெக்ட்ல கிட்டத்தட்ட 15 projects இந்த ஆஃபர் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால 15 உங்கள் மைண்டில் ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க, 15 வருஷம் ஆனிவர்சரின்றது. அண்ட் இல்லை சார் எனக்கு வந்து கார் வேணாம் அப்படின்னா 30 lakh ருபீஸ், 15 plus 15, 30 lakh ருபீஸ் ப்ரைஸ் பெனிஃபிட்டோட நீங்கள் போக முடியும். அண்ட் நீங்கள் கேட்டது how it is possible, this is how this has been possible. actually vante neenga event ku varumbodhu na detail ah explain panneven ovvor property layum evlo benefit ungalku kedaikapodu, evlo offer kedaikapodu nu you won't believe. unga interviewer neethu Qatar la irundhu phone panni, Qatar la irundhu call panni, Oman la irundhu call panni, nariya per enakku venum online la pannalama nu ketanga. I said first event is in Dubai, rest event na plan pannuvom sollirukom. adhu mattillama varsha varsham limited edition villas kudupom, indha varsham limited edition villas kedaiyadhu, land e kudukaporum, adhum Chennai city ku la, engiyo vande Mahabalipuram taandi illa vande காஞ்சிபுரம் தாண்டி நம்ம பண்ணல. ஏர்போர்ட்ல இருந்து நீங்க கூகுள் பின்னே கோ த்ரூ பண்ணி பாருங்க, எக்ஸாக்ட்லி 7.2 கிலோமீட்டர்ஸ் ஆன் த கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் லிமிட்ல கூடிய பம்மல் அனகாபுத்தூர்ல தான் புரூக் சைட் பிளாட்ஸ் நம்ம இந்த வாரம் கொடுக்க போறோம். இந்த ஆனிவர்சரி ஸ்பெஷலா வெறும் 12 பிளாட் தான். ஸோ கால் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, சண்டே அன்னைக்கு மீட் பண்ணுங்க, செலிப்ரேஷன்ல எங்களோட சேர்ந்து மீட் பண்ணுங்க.
0: ஸோ எஸ், மிஸ் பண்ணாதீங்க. இந்த சண்டே ஜூன் 7 காலைல 10 மணில இருந்து ராத்திரி 10 மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரிஜஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்க்கான நம்பர் 0547673111. I repeat, 0547673111.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
2: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned. VNCT Global 15 years in Dubai anniversary celebration sales. நம்ம VNCT Global 15 years in Dubai anniversary க்கு சென்னை டாப் 5 லொகேஷன்ஸ் ஆன ECR, OMR, போரூர், பம்மல், ஸ்ரீபெரும்புதூர் அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில இந்த anniversary sale-ல டபுள் ஆஃபரோட உங்க வில்லாவை புக் பண்ணுங்க. இந்த 15 இயர் செலிபிரேஷன் சேல்ல நீங்க எந்த வில்லா புக் பண்ணாலும் 1 lakh இல்ல 2 lakh இல்ல மொத்தம் 15 lakh price discount. கூடவே 15 lakh free grand SUV car, 15 years கான free maintenance, 15 years free rental, total are 30 lakhs worth offer and discounts
2: in the anniversary celebrations sales event coming Sunday June 7th 10 a.m. to 10 p.m. at Park Ridges Hotel near Bushman Metro Station la nadakkirukku. Call 054-767-3111, 054-767-3111. 15 lakh price discount and 15 lakh SUV car double offer, miss paniradinga.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்.
4: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
5: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
4: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
5: எது, மதுவா?
4: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
5: ஓ மை காட், யார வர?
4: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
5: டாம் இட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
5: அப்படிங்க.

0: தமிழ் 89.4 புதுசா இப்ப வந்து பிளாட்டுமே நாங்க கொண்டு வந்திருக்கோம் நீங்க சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்து பிளாட் சொல்லுங்க பிரபா.
1: இந்த நேத்து நான் சொல்றேன், எனக்கே புதுசான ஒரு சப்ஜெக்ட் நியூ க்வெஸ்சன் பேப்பர் ஆக்சுவலா வந்துட்டு. பிகாஸ் என்ன அப்படின்னா, த்ரூ அவுட் த இயர் லாஸ்ட் 15 இயர்ஸ் நாங்க அதிகமா பண்ணது வில்லாஸ் தான் ஆக்சுவலான்ட்டு. அண்ட் கோயம்புத்தூர்ல மட்டும்தான் ஒரு ஒரு குயிக் ப்ராஜெக்டாக நாங்கள் வந்து ஒரு லேண்ட் ப்ராஜெக்ட் பண்ணோம். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஜஸ்ட் 3 days பேக் எங்கள் மேனேஜ்மெண்ட்லேருந்து கால் பண்ணி கீதா மேடம் சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம இந்த ஆனிவர்சரிக்கு இந்த பிளாட்ஸை கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 12 plots ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஒரு ஒரு 40-40-20 கிட்டத்தட்ட 100 villa பண்ண ஒரு கம்யூனிட்டிக்குள்ள ஒரு லேண்ட் டெவலப்மெண்ட் ஆக்சுவலாட்டு. அப்போ போது மோர் சேஃப்டி இருக்கும், செக்யூரிட்டைஸ்ட் உங்களுக்கு வந்துடும் ஆக்சுவலாக அது வந்துட்டு. அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சிட்டிக்குள்ளே நீங்கள் டி நகர், நுங்கம்பாக்கம், கூடம்பாக்கம்லாம் போனால் ஒரு 45 minutes போக முடியும் இந்த லொக்கேஷன்லேருந்து. டுவர்ட்ஸ் நீங்கள் சிட்டிக்கு வெளியில் வரணும், தாம்பரம் வர, பல்லாவரம், பம்மெல்லாம் வரணும், ஒரு 30 minutes நீங்கள் போக முடியும். அண்ட் ஹார்ட் டெஸ்டினேஷன் ஏர்போர்ட்லேருந்து கரெக்டாக 7.2 kilometers இப்போ இருக்க கரண்ட் மீன் பக்கம் ஏர்போர்ட் இருந்து உங்களுக்கு கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் கீழே தான் வரப்போகுது. புரூக் சைட் வில்லாஸ் எல்லாருக்குமே தெரியும், இந்த வில்லாவில் நிறைய பேர் அமீர்ல நீங்கள் வில்லாவே வாங்கியிருப்பீங்க புரூக் சைட் கம்யூனிட்டியில். அந்த கம்யூனிட்டிக்குள்ளே தான் இந்த லேண்டை நம்ம லான்ச் பண்ணி கொடுக்க போகிறோம். 1000 square feet 1500 square feet ரெண்டே சைஸ் தான், 2.5 cents அண்ட் வி ஹாவ் 3.5 cents வந்துட்டு. இதில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேண்டை டிவைட் பண்ணி நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் கால் பண்ணுங்கள், 50 lakhலேருந்து 75 lakhக்குள்ள லேண்டு வாங்குறது உங்கள் பட்ஜெட்டு, அதுவும் சென்னை சிட்டிக்குள்ளே. ஏன்னா இந்த பம்மல் புரூக் சைடில் நீங்கள் வில்லா வாங்கினா 1.75 crore ஆகும் உங்கள் வில்லா ஆக்சுவலாண்ட். நீங்கள் லேண்டை மட்டும் இப்போ வாங்கிட்டு ஃபியூச்சரில் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஃபியூச்சரில் நீங்கள் மாடிஃபை பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றுறதுக்கோ ஃபெசிலிட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஒரு கிரவுண்ட் லேண்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 crore போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக வந்துட்டு. ஏன்னா ப்ராமினென்ட் 6,800 to 7,000 ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு நீங்கள் மாறிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அது வந்து ரெசிடென்ஷியல் ஹப், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், மால்ஸ் எல்லாமே இருக்கும், மாதா குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ். அண்ட் உங்களுக்கு கனெக்டிவிட்டி தான் இந்த லொக்கேஷனில் பெரிய அட்வான்டேஜ். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஓஆர்ஆர் ரோடு வந்துடும், பைபாஸ் ரோடு வந்துடும், சென்னையோட பைபாஸ் ரோடு வந்துட்டு. தென் கொஞ்சம் நீங்கள் தாண்டி போனீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடு உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸோட உங்களுக்கு ப்ராப்பரான ரோட் கனெக்டிவிட்டியோட நீங்கள் வந்து ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு இட்ஸ் அ பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு இது யூஸாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு அட்வான்டேஜ் தான். அண்ட் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் போது வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு 10 acres 4 acres 2 acres கிடையாதுங்க, வெறும் 12 plots தான் நம்ம கொடுக்க போகிறோம் கம்யூனிட்டிக்குள்ள. ஸோ லேண்டாக இன்வெஸ்ட் பண்ணணும் நிறைய பேர் ஐடியா வச்சிருப்பீங்க, இந்த ஆனிவர்சரி ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த புரூக் சைட் ரெசிடென்ஸ் பம்மலில் உங்கள் மீன் அனகாபுத்தூரில் உங்களோட பிளாட்டை லேண்டாக வாங்குறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் இல்லை நீங்களே வீன்சிட்டில் கட்டி கொடுக்கணும், இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் ஒரு கான்ட்ராக்டர் மூலமாகவோ இல்லை இன்னும் கம்மியான ரேட்டில் நீங்கள் வந்து லேண்டாக எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. ஸோ கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஈவெண்ட்டுக்கு வரும்போது, ஏன்னா இந்த பிளாட்டிங் டீட்டெயில் நிறைய பேர் கால் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புகின்றீங்க, பட் ஃபார்ச்சுனேட்லி இந்த ஈவெண்ட்டில் தான் சண்டே மார்னிங் இதை ஓப்பன் பண்ணவே போகிறோம் அந்த ஆனிவர்சரி அன்னைக்கு. அதனால் நீங்கள் அங்கே வரும்போது இதோட லே அவுட் பார்க்கலாம், இதோட டிசைன்ஸ் பார்க்கலாம், இதில் அவைலபிலிட்டி பார்க்கலாம். வாஸ்துப்படி உங்களுக்கு நார்த் ஃபேசிங் இருக்குது, சவுத் ஃபேசிங் இருக்குது, ஈஸ்ட் ஃபேசிங், இந்த 3 facingலையுமே அந்த பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. அண்ட் ஒரு சில பேர் கார்னர் பிளாட்டாக பார்ப்பீங்க, கார்னர் பிளாட்ஸ் ஆர் அவைலபிள். அண்ட் 30 feet ரோடு மேலே இருக்க பிளாட்ஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ அதனால் கால் பண்ணுங்கள், ப்ரீ புக்கிங் பண்ணுங்க, அண்ட் ப்ரீ மீட்டிங் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இன்வைட்டேஷன் கேட்டு வருவாங்க. ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது, ஒரு டைம் ஸ்லாட் எடுத்துகிட்டு அந்த டைம் ஸ்லாட்டில் மீட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆனிவர்சரியில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்.
0: வாவ், June 7th இந்த சண்டே காலைல 10 மணில இருந்து ராத்திரி 10 மணிக்குள்ள உங்களுடைய எல்லா டவுட்ஸோட கிளம்புங்க பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்ரிட்ஜஸ் ஹோட்டலுக்கு. அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. I repeat, 0547673111.

0: தமிழ் 89.4. We'll be back after a short commercial break.
1: VNCT Global 15 years in Dubai anniversary celebration sales. நம்ம VNCT Global 15 years in Dubai anniversary கே சென்னை top 5 locations ஆன ECR, OMR, போரூர், பம்மல், ஸ்ரீபெரும்புதூர் and கோயம்புத்தூர் and மதுரையில இந்த anniversary sale ல double offer ஓட உங்க வில்லாவை புக் பண்ணுங்க. இந்த 15 year celebration sale ல நீங்க எந்த வில்லா புக் பண்ணாலும் 1 lakh இல்ல 2 lakh இல்ல மொத்தம் 15 lakh price discount, கூடவே 15 lakh free grand SUV car, 15 years கான free maintenance, 15 years free rental, total 30 lakhs worth offer and discounts.
2: In the anniversary celebrations sales event coming Sunday June 7th 10 AM to 10 PM at Park Ridges Hotel near Bushman Metro Station la nadakkirukku. Call 054-767-3111, 054-767-3111. 15 lakh price discount and 15 lakh SUV car double offer, miss panniradinga.
0: 89.4 Tamil.

0: பத்து மணில இருந்து ராத்திரி பத்து மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரிஜஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்க்கான நம்பர் 0 5 4 7 6 7 3 1 1 1. ஐ ரிப்பீட், 0 5 4 7 6 7 3 1 1 1. அண்ட் எஸ், வெல்கம் பேக் பிரபா அவர்களே. ஸோ இந்த ஆஃபர்ஸோட பெனிஃபிட்ஸோட நீங்கள் வில்லா கொடுத்துட்ருக்கீங்க. அண்ட் கூடவே வந்துட்டு
1: நம்ம என்னென்ன லொக்கேஷன்ஸில் பண்ணுறோன்றதையும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும்.
0: ஆமாம்.
1: அண்டு ஸோ குறிப்பாக இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் எல்லா லொக்கேஷனில் இருக்கிறதுக்குமே இது அப்ளிகபிள். அண்டு சென்னையில் இருக்கட்டும், கோயம்புத்தூரில் இருக்கட்டும், மதுரையில் இருக்கட்டும், குறிப்பாக சென்னையில் வந்து ECR-லையும் OMR-லையும் நிறைய பேருக்கு வி ஹவ் டன் க்ளோஸ் டு 100 villas இன் ECR, 100 villas இன் OMR, ரெண்டு லொக்கேஷன்லையுமே பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு ஐம் சாரி 300 villas இன் ECR அண்ட் 200 villas இன் OMR-ல
0: பண்ணியிருக்கோம்.
1: ஆமாம், அந்த ரெண்டு ரோட்டில் மட்டுமே இது வந்துட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ரோட்டில் எந்த ப்ராஜெக்ட் போட்டாலும் டிமாண்ட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு டக்கு டக்குன்னு புக் ஆகும். பிகாஸ் ஏன்னா ECR உங்களுக்கு தெரியும், நீங்கள் சென்னை, ஸோ இட்ஸ் லைக் அ டெஸ்டினேஷன். நம்ம போயஸ் கார்டனுக்கு அப்புறம், ஆழ்வார்பேட்டுக்கு அப்புறம், நுங்கம்பாக்கம்க்கு அப்புறம் ஒரு ஐகானிக்கான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறது ECR. பிகாஸ் ஏன்னா அந்த ரோட்ஸ், மெமரிஸ், ஸோ இமேஜின் அங்கேயே ஒரு விழா வாங்குறோம், அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் காண்டி. அப்போ லேண்டோட அப்ரிசியேஷன் வச்சுப்பாங்க. 2019 வந்துட்டு ஒரு 3-bedroom வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இட்ஸ் அபவுட் 80 lakh 90 lakh 2019 இன்னைக்கு அதே ப்ராப்பர்ட்டி 1.4 to 1.5 crore போயிட்டு இருக்கு. அக்லான்ட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் நாட் ஸ்டாப்ட், இன்னும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. அக்லான்ட் அண்ட் நீங்கள் இப்போ நான் சொல்கிறத நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியே வச்சுக்கோங்க. அக்லான்ட்டு லிசன் பண்ணுறவங்க இன்னும் 3 வருஷம் கழிச்சு, ஓகேங்களா, ஆர் மேக்ஸிமம் இன்னும் 3 to 4 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஃபோர் மகாபலிபுரம்க்குள்ளே நீங்கள் வில்லாவே வாங்க முடியாது. அக்லான்ட் ஓகேங்களா, ஏன்னா லேண்ட் முடிஞ்சிருச்சு அண்ட் எல்லாமே கம்யூனிட்டி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு இன்னும் 3 இயர்ஸ் மேக்ஸிமம் 3 to 4 இயர்ஸில் நம்ம மகாபலிபுரம்லாம் தாண்டி போனால் தான் வில்லாவே கிடைக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு அண்ட் 2019 நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு வில்லா வந்து ECR-ல லான்ச் பண்ணும்போது அப்போ சொன்னாங்க அது வந்து அப்போ தான் அந்த கோவலம் தாண்டி நாங்கள் பண்ணிட்டுருக்க லொக்கேஷன். ஆக்சுவலாக வந்துட்டு இங்கெல்லாம் யாருங்க வில்லா வாங்குவா, இதெல்லாம் லொக்கேஷனாக, அது வந்துட்டு எப்படிங்க அதெல்லாம் டெவலப் ஆகும்னு நினைக்கிறாங்கன்ட்டு. இன்றைக்கி அந்த வீட்டில் ஒரு ஒரு 2-bedroom போய் நீங்கள் தங்கணும் அப்படின்னா 15,000 rupees ஒரு நாள்
0: வாடகை.
1: ஒரு நாள் வாடகை 3-bedroom ஸ்விம்மிங் பூல் விழால போய் தங்கணும்னா 18,500 rupees ஒன் டே ரெண்டல். ஆக்சுவலாக வந்துட்டு ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு அந்த வீட்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 crore 20 lakhs. இதே இது 2019 March 8th உமன்ஸ் டே அன்னைக்கு லான்ச் பண்ணும்போது அந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1 crore 15 lakh தான். ஓகேங்களா, இன்னைக்கும் ஐ ஸ்டில் ரிமெம்பர் லாட் ஆஃப் கிளைண்ட் நேம் இது வந்துட்டு A62 63 64 வரிசையாக அந்த விழா இருக்கும். ஈவன் என்னோட விழாவே அங்கே தான் இருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ரூவன் ECR மாதிரி லொக்கேஷன்லாம் நீங்கள் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. OMR-ம் அதே தான் ஆக்சுவலாக வந்துட்டு. அண்ட் 2005 நீங்கள் தரம் பண்ணி தாண்டிங்கன்னா ஒன்றுமே இருக்காது. 3-4 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும் அண்ட் சம் கவர்மெண்ட் கம்பெனிஸஸ் இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும். சம் கால் சென்டர்ஸ் வந்து இருக்கும். 2005 நான் சொல்றது 6 இன்னைக்கு திருப்போரூர் வரைக்கும் தரமணில இருந்து கிட்டத்தட்ட 25 kilometers வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்ல அபார்ட்மெண்ட்ஸ், வில்லாஸ் அண்ட் லேண்ட் பிளாட்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் தான் அது வந்துட்டு. அப்போ யாருங்க இங்க வாங்குறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இந்த மாதிரி லொகேஷன்ல அப்ராட்ஸ்ல இருக்கவங்களா இருக்கலாம், இல்ல இந்தியாவில இருக்கவங்களே டொமஸ்டிக்ல இருக்கவங்களா இருக்கலாம், அதிகமா அவங்க OMR-ல வாங்குறது அபார்ட்மெண்ட். பட் நாங்க ரெக்கமெண்ட் பண்றது லேண்ட் ஓனர்ஷிப்போட வில்லா. இப்ப நீங்க நாங்க கொடுக்குற இந்த பெவலி ஹைட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சுத்தியும் அபார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு. அந்த ப்ராஜெக்ட்ஸ் சுத்தியுமே பாத்தீங்கன்னா டால் டால் ரைஸ் cash discount, 15 lakh worth of other benefits and offers, and I'll adhe neenga price discount ave eduthuka mudiyum andha maadhiri or event. We never done it before. அப்படி ஒரு ஈவெண்ட் தான் இந்த வாரம் சண்டே நடக்க போது. எங்களோட டிரெக்டர்ஸ், எங்களோட டீம், நான் எல்லாருமே அங்கே இருக்க போகிறாங்க. ஸோ கம் அண்ட் மீட் அண்ட் க்ரீட் வித் அஸ் அண்ட் செலிப்ரேட் திஸ் ஈவெண்ட் வித் அஸ் அண்ட் வி வாண்ட் தேங்க்ஸ் கிவ் யூ ஆன் திஸ் ஈவெண்ட். அண்ட் இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு நன்றி அறிவிக்கிற ஈவெண்ட்டாக தான் இருக்கும். அதனால வி வாண்ட் டு செலிப்ரேட் திஸ் ஈவெண்ட் வித் யூ. நான் சும்மா தேங்க்யூன்னு மட்டும் சொல்லிட்டு போகாமல் அதில் ஒரு பிகஸ்ட் பொனான்ஸ் ஆஃபர் ஒர்க் பண்ணுனா இந்த ஆஃபரை நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ கைண்ட்லி யூட்டிலைஸ் த ஆஃபர்ஸ்.
0: எஸ், June 7th இந்த சண்டே காலை 10 மணிலிருந்து ராத்திரி 10 மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரிஜஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்க்கான நம்பர் 0 5 4 7 6 7 3 1 1 1. ஐ ரிப்பீட், 0 5 4

0: 7673111.
1: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.
2: ப்ரோ ப்ரோ, நாங்க 100 பாட்டே போடுறோம், ஜாலியா கேளுங்க.
3: நச்சுனு 100 பாட்டு பாட்டு.
4: Come on, here we go.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: ஏ பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமும் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா. எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். VNCT Global 15 years in Dubai anniversary celebration sales. Number VNCT Global 15 years in Dubai anniversary ke Chennai top 5 locations ana ECR, OMR, Porur, Pommal, Sriperumbudur and Coimbatore and Madurai la inda anniversary sale la double offer oda unga villa va book panunga. Inda 15 year celebration sale la neenga endha villa book pannalum 1 lakh illa 2 lakh illa motham 15 lakh price discount koodave 15 lakh free grand SUV car, 15 years kana free maintenance, 15 years free rental, total of 30 lakhs worth offer and discounts
5: in the anniversary celebrations sales event coming Sunday June 7th 10 a.m. to 10 p.m. at Park Ridges Hotel near Bushman Metro Station la nadakkirukku. Call 054-767-3111 054-767-3111. 15 lakh price discount and 15 lakh SUV car double offer miss panniradinga.

0: சிட்டி குளோபலுடைய 15வது ஆனிவர்சரியை முன்னிட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த டிஸ்கவுண்டோட விலா புக் பண்றதுக்கு ஜூன் 7ஆம் தேதி காலைல 10 மணிலிருந்து ராத்திரி 10 மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரிஜஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். 0 5 4 7 6 7 3 1 1 1. I repeat, 0 5 4 7 6 7 3 1 1 1. So let's welcome back. அதாவது ஒரு மாபெரும் ஈவெண்ட் இது. என்னை பொறுத்த வரைக்கும் 30 லட்சம் ரூபாய் நீங்க வந்து ஒரு வில்லாவுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க. If it is 1 crore, I'm getting for 70 lakh.
1: நிறைய லேர்னிங்ஸ் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கீங்க. நிறைய சோ மெனி டீச்சிங்ஸ் டு அஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் எல்லாத்துலேயுமே அதுக்கு ஜஸ்ட் தேங்க்யூன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு ஒரு பிகஸ்ட் ஆஃபராக இந்த ஈவெண்ட் கொண்டு வரோம். ஒரு விஷயம் சொல்லி இந்த இன்டர்வியூ முடிக்கணும் அப்படின்னா, அண்ட் இந்த ஆஃபர் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கான ஒர்க் பண்ணியிருக்க ஆஃபர். நிறைய பேர் திங்க் பண்ணலாம், லெட் மீ வி ஓப்பன்லி அட்ரஸ் திஸ் ஆன் ஏர் ஆக்சுவலாக வந்துட்டு. நிறைய பேர் திங்க் பண்ணலாம் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது அவங்க பெரிய மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, பெரிய ப்ரொமோஷன் பண்ணுறாங்க, அண்டு இதில் ஏதோ வந்து பஃபர் இருக்கும் அது இருக்கும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்கன்ட்டு. ஐ ஓப்பன்லி டெல் யூ, லாஸ்ட் 6 மாதத்தில் இந்த ஜனவரிலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் விஎன்சிட்டில் ஒரு வில்லா ரேட் என்கொயரி பண்ணிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் கம் வித் தட் ஷீட். அந்த ஷீட்டோட வாங்க இந்த 30 lakh குரிய ஆஃபர் பெனிஃபிட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம்ஸ்லான்ட்டு. ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக தான் அதை நம்ம பண்ண போகிறோம். பிகாஸ் ரீசன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த லேண்டு இந்த ப்ராசஸ் இது எல்லாமே இட் இஸ் நாட் ரீசன்ட்லி வி ஆர் டன். திஸ் ஆர் த லேண்ட் வி பிக் அப் குவாய்ட் 5 இயர்ஸ் பேக், 10 இயர்ஸ் பேக் இது வந்துட்டு. அதனால இன்றைக்கி நாங்கள் இந்த ரேட்டுக்கு இந்த பெஸ்ட் ஆஃபருக்கு பண்ண முடியும், ஆஃபர் கொடுக்க முடியும். அதுதான் இதில் இருக்க கீ அண்ட் ஃபண்டமெண்டல். அண்ட் இதில் பிஎன்சிட்டியில் நிறைய கிளைண்ட்ஸ் நீங்கள் வில்லா கிட்டத்தட்ட 4000 கிளைண்ட்ஸ் நீங்கள் அமீரத்தில் இருக்கீங்க. நிறைய பேர் ரிப்பீட் பயர்ஸாகவும் இருக்கீங்க ஆக்சுவலாக வந்துட்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஐ ஜஸ்ட் வாண்ட் பி தேங்க்யூ ஆன் திஸ் மொமெண்ட் ஆக்சுவலாக வந்துட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி வில்லா ப்ராஜெக்ட்ஸை எவ்வளோ இன்னும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்துட்டே இருக்க முடியுமா, லாஸ்ட் 15 இயர்ஸில் கொடுத்த மாதிரினா இட் இஸ் வெரி சேலஞ்சிங் அண்ட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஆல்சோ. பிகாஸ் இட்ஸ் நாட் பிஎன்சிட்டியால் பண்ண முடியாதது கிடையாது. காஸ்டிங்ஸ், லேண்டு, ப்ரொக்யூர்மெண்ட் எல்லாமே இன்றைக்கி வந்து வேறு லெவலில் போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக வந்துட்டு. அதனால வில்லா அஃபோர்ட் பண்ணுறது அடுத்த 2 வருஷம் கழிச்சு வில்லான்னு ஒரு ஆஃபர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கனாலே இன்றைக்கி பெரிய க்வெஸ்டினாக இருக்குது வந்துட்டு. ஸோ இன்றைக்கி டேட்டில் உங்களுக்கு ஒரு லேண்ட் கிடைக்குது, ஒரு வில்லா கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அதை ப்ரொக்யூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில சிட்டிஸ் நீங்கள் மும்பை எடுத்துக்கோங்க, நம்ம நினச்சாலும் ஒரு சிட்டிக்குள்ளே நம்ம வில்லாலாம் வாங்கவே முடியாது ஆக்சுவலாக வந்துட்டு. ஏன்னா ப்ரைஸ் இஸ் ஸோ ஹை. ஹைதராபாத் இஸ் லைக் தட், பெங்களூர் இஸ் லைக் தட். வெரி சூன் இன்றைக்கி சென்னை ஆல்ரெடி உங்களுக்கு நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், டி நகர், சைதாப்பேட், வடபழனி இந்த ஏரியாலாம் வில்லா நம்ம யோசிச்சே பார்க்க முடியாது. ஈவன் அடுத்து வந்து போரூர் இந்த மாதிரி லொக்கேஷன்லேயும் நம்ம வில்லா யோசிச்சே பார்க்க முடியாது. தேர்ட் ஜோன்லாம் நம்ம இருக்கோம் ஆல்ரெடி, அண்ட் அங்கேயுமே வில்லாஸ் முடிய போகுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முன்னி நம்ம ஃபன்னுக்கு பேசுவோம், செங்கல்பட்டு தாண்டி இருக்குது, காஞ்சிபுரம் தாண்டி இருக்குன்ட்டு. இன்னும் ஒரு 3 வருஷம் கழிச்சு அங்கே தான் வில்லாவே கிடைக்கும் வந்துட்டு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு உங்களுக்கு இதை அஃபோர்ட் பண்ண முடியுமா, நான் சொன்னதை ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்க. இட்ஸ் நாட் தட் நான் ஏதோ சும்மா என்னோட இன்டென்ஷனில் பேசல, ப்ராப்பர் வித் ஹோம்ஒர்க் ஐம் டெல்லிங் யூ. இன் ஆஃப்டர் 2-3 இயர்ஸ் வில்லா இட்ஸ் கோன் பி அன்அஃபோர்டபுள் ஃபார் எவ்ரி ஒன். இது வந்துட்டு அந்த மாதிரி தான் ப்ரைஸ் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, தஞ்சூர் எல்லா ஊர்லேயுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நான் வந்து சென்னை சிட்டியை மட்டும் சொல்லலை ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ லேண்ட் இஸ் பிகம் வெரி எக்ஸ்பென்சிவ் அண்ட் வெரி வெரி அன்அஃபோர்டபுள் கமாடிட்டியாக இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு உங்களால் பை காட்ஸ் கிரேஸ் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்க முடியும், இன்வெஸ்ட் பண்ண முடியும் நினைக்கிறீங்க, அதுக்கான இஎம்ஐ பண்ண முடியும் நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள். நாட் ஓன்லி வித் விஎன்சிடி, உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட, உங்களுக்கு நம்பகமானவங்ககிட்ட, உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட உங்கள் ப்ராப்பர்ட்டியை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பட் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், பிகாஸ் நாளைக்குரிய ஜென்ரேஷனுக்கும் நாளைக்கு உங்களோட ஒரு சேவிங்ஸ்க்குமே அதுதான் ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் அமீரகம் ஃபார் ஆல் த சப்போர்ட்ஸ். அண்ட் ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு அட்டன் திஸ் ஈவெண்ட் அண்ட் டேக் திஸ் பெனிஃபிட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். 30 lakh rupees பெனிஃபிட், 15 lakh worth of discount, 15 lakh worth of cars and amenities உங்களுக்கான ஆஃபர்ல கிடைக்க போகுது. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. அதே நேரத்துல புதுசா லான்ச் பண்ண போற பிளாட்டையும் வந்து பாருங்க.
0: Thank you so much for the one hour Prabha, all the very best. And June 7th தேதி காலைல 10 மணில இருந்து ராத்திரி 10 மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய பார்க் ரிஜஸ் ஹோட்டல் வித் an appointment. Appointment கான நம்பர் 0 5 4 7 6 7 3 1 1 1. I repeat, 0 5 ஃபோர் செவன் சிக்ஸ் செவன் த்ரீ ஒன் ஒன் ஒன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் தமிழ் 89.4
1: கண்ணுக்குள் நூற நிலவா இது ஒரு கனவா
2: இது ஒரு கனவா இல்லவா நிஜம்தான் நிஜமாவே இன்னைக்கு நச்சு

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: இன்னும்
2: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடை. To advertise your brand, contact 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்க்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: LD Properties in Mega Plot Sale Event for 6th and 7th Saturday and Sunday LD Properties office la kaalaiyila 10 mani la irundhu evening 6 mani varaikkum nadakkudhu.
4: Indha event la kalandukittu plot book pandra ella customer ku free gold coin and free registration patta kodukka poranga.
3: Just 9980 koduthu unga dream plot ah book panunga. Call 056-364-3646.
5: Nikana 91 podu.
6: Enadhu
7: 90s not out.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்.

0: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லாம். 89.4
1: நடந்தது
2: நடந்தது
1: கேமரா
2: நடக்க போவது
1: நடக்க போவது.
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடனு எங்க ஒர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
3: We'll be back after a short commercial break.
4: LD Properties in Mega Plot Sale Event for a 6th and 7th Saturday and Sunday LD Properties office la kaalaiyila 10 mani la irundhu evening 6 mani varaikkum nadakkudhu.
5: Indha event la kalandukittu plot book pandra ella customer ku free gold coin and free registration patta kodukka poranga.
4: Just 9980 kuduthu unga dream plot ah book pannunga. Call 056-364-3646.

0: இந்த வீடு வாங்குறது பிளாட் வாங்குறது இதை பற்றின டாக்லாம் நம்ம வீட்டில் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மேண்டேட்டரியாக ஓடும். எங்கே பிளாட் வாங்கலாம், எத்தனை ஏக்கரில் வீடு வாங்கலாம், அதெல்லாம். ஸோ இந்த டாக்லாம் உங்கள் வீட்டில் ஓடிக்கிட்டு இருக்குன்னா நல்லா கேட்டுக்குங்க. வரப்போகிற சனி ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி 7ஆம் தேதி ALD ப்ராப்பர்ட்டிஸுடைய மெகா பிளாட் சேல் இவெண்ட் வந்து நடக்குது. ALD ப்ராப்பர்ட்டிஸுடைய ஆஃபீஸில் தான் நடக்குது, காலையில் 10:00 சாயங்காலம் 6 மணி வரைக்கும். சம மேட்ரு ஒன்று சொல்லுவா, இந்த இவெண்ட்டில் கலந்துக்கிட்டு பிளாட்டை புக் பண்ணிங்கன்னா ஃப்ரீ கோல்டு காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா, இது ரெண்டும் சேர்த்தே தரப்போகிறாங்க. வெறும் 999 AED, அதாவது 999 திரம்ஸ் கொடுத்து உங்களுடைய ட்ரீம் பிளாட்டை இங்கே புக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் கங்க்ராட்ஸ் இன் அட்வான்ஸ். ஸோ கான்டாக்ட் வந்து இதுதான், 0563643646. ஃபோன் அடிங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களே சொல்லுவாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட்.
1: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.
2: ப்ரோ ப்ரோ, நாங்க 100 பாட்டே போடுறோம், ஜாலியா கேளுங்க.
3: 100 பாட்டு.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா. எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி,
3: மேலும் சென்றடையுங்கள்.
4: LD Properties in Mega Plot Sale Event for 6th and 7th Saturday and Sunday LD Properties office la kaalaiyila 10 mani lirundu evening 6 mani varaikku nadakkudhu.
5: Indha event la kalandukittu plot book pandra ella customer ku free gold coin and free registration patta kodukka poranga.
4: Just 9988 koduthu unga dream plot ah book panunga. Call 056-364-3646.
6: Enna pa
0: enna itiruka kanna muchiya
6: Tamil FM la iniki 100 paattu podra.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: கண்ணுக்குள் நூற நிலவா, இது ஒரு கனவா?
2: இது ஒரு கனவா? கனவா இல்லவா, நிஜம்தான், நிஜமாவே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: இன்னும்
2: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையும். To advertise your brand, contact 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: ஆரி ஆரி ஆரி.
4: Hello. ஆரி இல்ல, புஹாரி. OG ஆத்தென்டிக் புஹாரி ரெஸ்டாரன்ட் இப்போ பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பக்கத்துல கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
5: 24 hours ரெஸ்டாரன்ட். வேர்ல்ட் ஃபேமஸ் சிக்கன் 65 கண்டுபிடிச்சதும் இவங்கதான். 75 இயர்ஸ் ஆஃப் லெகசி இப்போ UAE ல வந்தாச்சு. ஒரிஜினல் சிக்கன் 65, ஆத்தென்டிக் மட்டன் பிரியாணி அண்ட் ஃபிளேக்கி மெட்ராஸ் பரோட்டாஸ் னு திருப்தியா என்ஜாய் பண்ணலாம். விசிட் புஹாரி ரெஸ்டாரன்ட் நியர் பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பர்துபாய்.
6: LD Properties in Mega Plot Sale Event for a 6th and 7th Saturday and Sunday LD Properties office la kaalaiyila 10 mani la irundhu evening 6 mani varaikku nadakkudhu.
7: Indha event la kalandukittu plot book pandra ella customer ku free gold coin and free registration patta kodukka poranga.
6: Just 9988 kuduthu unga dream plot ah book panunga. Call 056 364 3646.

0: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டேய், பிசினஸ் பிச்சிகிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணே, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: LD Properties in Mega Plot Sale Event for 6th and 7th Saturday and Sunday LD Properties office la kaalaiyila 10 mani lirundu evening 6 mani varaikku nadakkudhu.
6: Indha event la kalandukittu plot book pandra ella customer ku free gold coin and free registration patta kodukka poranga.
5: Just 9988 koduthu unga dream plot ah book panunga. Call 056 364 3646.

0: 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
1: போன்றீங்க ஆச்சா. சாரி, சைலன்ட்ல போட
4: மறந்துட்டேன்.
1: ஏதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
5: தெரிந்திருவாங்க. Ridges Hotel near Bujmon.
6: Brought to you by
7: Annathangam Golden Diamonds Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 carat jewelry making charges. Near innum yeralamana offers.

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: LD Properties in Mega Plot Sale Event for 6th and 7th Saturday and Sunday LD Properties office la kaalaiyila 10 mani lirundu evening 6 mani varaikku nadakkudhu.
2: Indha event la kalandukittu plot book pandra ella customer ku free gold coin and free registration patta kodukka poranga.
1: Just 9988 koduthu unga dream plot ah book panunga. Call 056-364-3646.
3: டேய், அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
4: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: நைன்டி ஒன்னு போடு 90s.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நடந்தது
2: நடந்தது,
1: கேமரா
2: நடக்க போவது
1: நடக்க போவது.
3: ரோலிங்
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார், ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
4: என்னப்பா என்னிட்டு இருக்க, கண்ணாமூச்சியா?
5: தமிழ் எஃப்எம்ல இன்னைக்கு 100 பாட்டு போடுற

0: ஹாய், நான் நிவேதா பேசுறேன். பிளாட் வாங்கணும்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஆனா உங்க பட்ஜெட் கேத்த மாதிரி நல்ல இடத்துல நல்ல பிளாட் கிடைக்கலன்னு ஃபீல் பண்றீங்களா? அப்ப இனிமே அந்த ஃபீலிங் எல்லாம் வேணா, அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு ALG ப்ராப்பர்ட்டிஸ் உடைய பிளாட் சேல் ஈவெண்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. இந்த 6 மற்றும் 7 தேதியில், அதாவது இந்த சாட்டர்டே அண்ட் சண்டே, ALG ப்ராப்பர்ட்டிஸோட ஆபீஸ்ல காலையில 10 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இந்த ஈவெண்ட் நடக்குது. ஈவெண்ட்ல நீங்க ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ கோல்ட் காயின் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பிளாட் புக் பண்ற எல்லாருக்குமே பட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. அப்புறம் என்ன, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மேலும் உங்க ட்ரீம் பிளாட்டை நீங்க 999 AED மாசம் கொடுத்து வாங்கிக்கலாம். அப்புறம் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க, 0563643646.
1: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
3: ஏ, சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
4: A few days later.
0: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
3: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
4: A few days later.
0: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
3: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் FM-ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
5: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் No.1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் பிரசந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட்.
0: ALD Properties in Mega Plot Sale Event for 6th and 7th Saturday and Sunday ALD Properties office la kaalaiyila 10 manila irundhu evening 6 mani varaikku nadakkudhu.
3: Indha event la kalandukittu plot book pandra ella customer ku free gold coin and free registration patta kodukka poranga.
0: Just 999 AD kuduthu unga dream plot ah book panunga. Call 056 364 3646.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: கண்ணுக்குள் நூற நிலவா, இது ஒரு கனவா? இது ஒரு
2: கனவா இல்லவா? நிஜம்தான், நிஜமாவே இன்னைக்கு நச்சிரு

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 0502528940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
4: Denso's UAE's first distributor 1982 lerunde Danya refrigeration oda mukhyamana angam
5: JM brand AC da
6: JM brand AC da
7: Danya refrigeration Sharjah Dubai 40 aandugalukku melana anubavam since 1982
8: inda samrajyathin miga mukhyamana suyamvarathirku ungalai anbudan varaverkirom nam anaivarin arasiyana manadai vella pottiyidum pottiyalargal.
9: ஹாய், நான் காஃபி.
10: ஹலோ, நான் தான் டிராவல்.
11: வணக்கம், நான் நினைவுகள்.
10: ஹாய், நான் தான் இயற்கை.
12: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
10: எங்கப்பா மனச காணோம்.
13: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
10: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
14: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
10: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
15: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.
16: ப்ரோ, நாங்க 100 பாட்டே போடுறோம். ஜாலியா கேளுங்க.
17: 100 பாட்டு பாட்டு.

0: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
0: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலண்ட்ல போட
2: மறந்துட்டேன்.
0: ஏதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. மர்க்கா சொல்லு
1: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
0: அப்படிலாம் இல்ல.
2: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்ன
0: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
2: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
0: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
2: பிராவோ நிவேதாவோட தனர தனர
3: தி ஈவினிங் கரெக்ட்
2: கேளுங்க.
4: The Evening Correct, presented by
5: VNCT Global. 15 years anniversary ku Tamil Nadu top locations la villa plots launch pandranga. Meet VNCT team at pre-launch June 7th Sunday at Park Ridges Hotel near Bujmon.
4: Brought to you by
5: Annathangam Gold and Diamonds Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 carat jewelry making charges. Innum yeralamana offers.

0: We'll be back after a short commercial break.
1: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் ஓட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரி. இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஒன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
2: எல்டி ப்ராப்பர்ட்டிஸ் இன் மெகா பிளாக் சேல் ஈவெண்ட் ஃபார் 6th அண்ட் 7th Saturday and Sunday LD Properties office la kaalaiyila 10 mani la irundhu evening 6 mani varaikku nadakkudhu.
3: Indha event la kalandukittu plot book pandra ella customer ku free gold coin and free registration patta kodukka poranga.
2: Just 9980 kuduthu unga dream plot ah book panunga. Call 056 364 3646. You are listening.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய் பிசினஸ் பிச்சிகிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணே, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: டேய், இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான். 2026 அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போறியா?
6: நல்ல பொண்ணு, நல்ல ஃபேமிலி, சோ ஓகே சொல்லிட்டேன்.
2: உனக்குன்னு அமைது பாரு.
6: உனக்கும் அமையுண்டா. m4marry.com இருக்காங்கல்ல, வர June 6th ஈவினிங் 4 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நோ ஹோட்டல் தேரா சிட்டி சென்டர்ல நடக்கிற ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வா. அங்க m4marry.com ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணலாம், நிறைய ஃபேமிலிஸ் அண்ட் ப்ரொஃபைல்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். ஆல் தி பெஸ்டா.
7: m4marry.com, where families find each other.
8: LD Properties in mega plot sale event for 6th and 7th Saturday and Sunday, LD Properties officeல காலையில 10 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் நடக்குது.
9: இந்த இவென்ட்ல கலந்துக்கிட்டு பிளாட் புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க.
8: ஜஸ்ட் 9988 கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கால் 056-364-3646.
10: செழித்த தமிழி ஒளி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டே அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: இன்னும்
1: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: LD Properties in Mega Plot Sale Event for 6th and 7th Saturday and Sunday LD Properties office la kaalaiyila 10 manil irundhu evening 6 mani varaikku nadakkudhu.
4: Indha event la kalandukittu plot book pandra ella customer ku free gold coin and free registration patta kodukka poranga.
3: Just 9980 koduthu unga dream plot ah book panunga. Call 056-364-3646.
5: Enna pa enna kittirukka kanna muchiya
6: Tamil FM la iniki.

0: Atunci chiar se bagă retune.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுற விடுக்கு. லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம். 89.4
4: மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
5: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: அப்புறம் பிளாட்லாம் வாங்கலாம் பிளான் பண்ணிட்டீங்களா? இன்னும் பண்ணலையா? அப்ப பண்றதுக்கான கரெக்டான டைம் வந்துருச்சு. அட நம்புங்க. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். எல்டி ப்ராப்பர்ட்டிஸ் இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் வர 6 and 7 தேதிகள் நடக்க இருக்கு. சாட்டர்டே அண்ட் சண்டே எல்டி ப்ராப்பர்ட்டிஸ் ஆபீஸ்லயே நடக்க இருக்கு. நீங்க எங்கேயும் வந்து போக வேண்டாம். காலையில 10 மணிக்கு நீங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6 மணி வரைக்கும் செம சூப்பரா நடக்க போகுது. நீங்க வரீங்க, கலந்துக்கிறீங்க, பிளாட் புக் பண்றீங்க. வர எல்லா கஸ்டமருக்குமே யார் யாரெல்லாம் பிளாட் புக் பண்றீங்களோ அவங்களுக்கு ஃப்ரீ கோல்டு காயின் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டாவும் கொடுக்கறாங்களாம். இதுக்கு மேல என்ன வேணும்? ஜஸ்ட் 999 கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட உடனே புக் பண்ணுங்க, கோல்டு காயினை வாங்கிட்டு போங்க. கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 056-36-43-646.
7: You are listening to

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
3: தமிழ்நாடு locationsல villa plots launch பண்றாங்க. Meet VNCT team at pre-launch June 7th Sunday at Park Ridges Hotel near Bujmon.
4: Brought to you by
3: Annathangam Gold and Diamonds Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 karat jewelry making charges. இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ். கண்ணுக்கு நூறு

0: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய், பிசினஸ் பிச்சிகிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் எஃப்எம் செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: இன்னும்
2: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: பெரிய பெரிய சீக்கோலில 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் சீக்கோலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
4: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: மேடம் ஒரு நிமிஷம்.
6: எஸ்,
5: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
6: ஹா, நல்லா தெரியுமே.
5: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
6: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
5: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
6: எது, மதுவா?
5: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படின்னு
6: பாடுவாங்களே.
5: அது நான் தான், அது என்னோட ஷோ
6: தான்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 to 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
7: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.

0: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். டேய் டேய் ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
0: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி சைலண்ட்ல போட
2: மறந்துட்டேன்.
0: ஏதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. மர்க்கா சொல்லு
1: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
0: அப்படிலாம் இல்ல.
2: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்னா
0: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
2: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
0: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
2: பிராவோ நிவேதாவோட தனர தனர
3: தி ஈவினிங் கரெக்ட்
2: கேளுங்க.
4: The Evening Correct, presented by
5: VNCT Global. 15 years anniversary ku Tamil Nadu top locations la villa plots launch pandranga. Meet VNCT team at tree launch June 7th Sunday at Park Ridges Hotel near Bujmon.
4: Brought to you by
5: Anathangam Gold and Diamonds Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 karat jewelry making charges near innum yeralamana offers.
2: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே FM 89.4 தமிழ் FM தான் அண்ணாச்சி.

0: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: LD Properties in Mega Plot Sale Event for 6th and 7th Saturday and Sunday LD Properties office la kaalaiyila 10 mani la irundhu evening 6 mani varaikku nadakkudhu.
1: Indha event la kalandukittu plot book pandra ella customer ku free gold coin and free registration patta kodukka poranga.
5: Just 999 AD kuduthu unga dream plot ah book panunga. Call 056 364 3646.

0: 윤정수 남창희
1: நீங்க
2: சொல்ல வேணாம், அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரினு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கிராமா சென்டர் துபாய்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: நடந்தது
2: நடந்தது
1: கேமரா
2: நடக்க போவது
1: நடக்க போவது
3: ரோலிங்.
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடனு எங்க ஒர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
4: We'll be back after a short commercial break.
0: சம்மர் வந்துருச்சேன்னு ஃபீல் பண்றீங்களா? டோன்ட் வரி, இந்த சம்மர்ல அப்கிரேட் யுவர் டிரைவ் வித் ஜெட்டார்.
5: எஸ், ஜெட்டாரோட அன்பீட்டபிள் சம்மர் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. பை நவ பே நெக்ஸ்ட் இயர் ஜீரோ வாட் ஆர் ஜீரோ இன்ட்ரெஸ்ட், வெறும் 966 AED EMI per month. செலக்ட் மாடல்ஸ்ல அப் டு 7000 dirhams வரைக்கும் கேஷ் பேக் னு ஒரே ஆஃபர் தான்.
0: ஆல்சோ 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியும் உண்டு. நீங்க பீச், மவுண்டன், சிட்டி னு எங்க போனாலும் இனிமே ஸ்டைலா உங்க பிராண்ட் நியூ ஜெட்டாரலயே போலாம்.
5: விசிட் ஜெட்டார் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மன் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டார் UAE, a part of Elite Group Holdings. Terms and conditions apply.
6: LD Properties in Mega Plot Sale Event for 6th and 7th Saturday and Sunday LD Properties office la kaalaiyila 10 mani la irundhu evening 6 mani varaikkum nadakkudhu.
7: Indha event la kalandukittu plot book pandra ella customer ku free gold coin and free registration patta kodukka poranga.
6: Just 9980 koduthu unga dream plot ah book pannunga. Call 056 364 3646.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: Come on, here we go. Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now.

0: मुझे कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्ट सर
3: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட் ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லாம் 89.4
4: அண்ணே துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன் இந்தாங்க ஸ்வீட்
5: டே சூப்பரா தம்பி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்
6: a few days later
4: அண்ணே பிசினஸ் சம சக்சஸ் இந்தாங்க ஸ்வீட்
5: அண்ணே கலக்குப்பா கலக்கு
6: a few days later
4: டே பிசினஸ் பிச்சிகிச்சு இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க
5: ஆமாண்ணே எப்படி
4: அது ஒண்ணு இல்லடா தம்பி
7: மேலும் சென்றடையுங்கள் மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு ஆமா ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம் வைரம் போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி இந்த ஆஃபர் ஜூன் 14th வரை மட்டும்தான் இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க
8: ஜாயா லுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்
9: VNCT Global 15 years in Dubai anniversary celebration sales நம்ம VNCT Global 15 years in Dubai anniversary கே சென்னை top 5 locations ஆன ECR OMR போரூர் பம்மல் ஸ்ரீபெரும்புதூர் and கோயம்புத்தூர் and மதுரையில இந்த anniversary saleல double offerோட உங்க வில்லாவை புக் பண்ணுங்க இந்த 15 year celebration saleல நீங்க எந்த வில்லா புக் பண்ணாலும் 1 lakh இல்ல 2 lakh இல்ல மொத்தம் 15 lakh price discount கூடவே 15 lakh free grand SUV car 15 years கான free maintenance 15 years free rental total of 30 lakhs worth offer and discounts
10: in the anniversary celebrations sales event coming Sunday June 7th 10 a.m. to 10 p.m. at Park Ridges Hotel near Bushman Metro Station la nadakkirukku call 054-767-3111 054-767-3111
11: 15 lakh price discount and 15 lakh SUV car double offer miss panniradinga

0: Monday to Friday 7 AM to 11 AM. Mersal Morning with me Kirtana on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga.
2: For another hot exclusive.
0: You're listening to Club Tamil on 89.4 Tamil FM. ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
3: போன்றீங்க ஆயிடுச்சா. சாரி, சைலண்ட்ல போட
4: மறந்துட்டேன்.
3: இதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. சொல்லு, உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல.
4: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா?
5: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல 22 and 18 carat jewelry making charges ne innum yeralamana offer

89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: டே, இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான். 2026 அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போறியா?
3: நல்ல பொண்ணு, நல்ல ஃபேமிலி, சோ ஓகே சொல்லிட்டேன்.
2: உனக்குன்னு அமைது பாரு.
3: உனக்கும் அமையுண்டா. m4marry.com இருக்காங்கல்ல, வர June 6th ஈவினிங் 4 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நோ ஹோட்டல் தேரா சிட்டி சென்டர்ல நடக்கிற ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வா. அங்க m4marry.com ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணலாம், நிறைய ஃபேமிலிஸ் அண்ட் ப்ரொஃபைல்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். ஆல் தி பெஸ்டா.
4: m4marry.com, where families find each other.
5: LD Properties in mega plot sale event for 6th and 7th Saturday and Sunday, LD Properties Office, காலையில 10 மணிலிருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் நடக்குது.
6: இந்த இவெண்ட்ல கலந்துகிட்டு பிளாட் புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க.
5: ஜஸ்ட் 999 கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கால் 056-364-3646.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: You're rocking with the DJ that keeps the hits coming.
2: Love the

0: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
1: போன்றீங்க ஆச்சா. சாரி, சைலண்ட்ல போட
0: மறந்துட்டேன்.
1: இதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
2: தமிழ்நாடு Ridges Hotel near Bujmon.
3: Brought to you by
2: Annathangam Golden Diamonds Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 carat jewelry making charges near innum yeralamana offers.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
3: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: VNCT Global 15 years anniversary-க்கு சென்னை சிட்டில நம்ம பம்மல் லொகேஷன்ல வில்லா பிளாட்ஸ் லான்ச் பண்றாங்க. ஏர்போர்ட்ல இருந்து 10 மினிட்ஸ்ல ஸ்கூல், காலேஜ் அண்ட் ஹாஸ்பிடல், 5 மினிட் டிரைவ்ல கிரேட் சென்னை கார்பரேஷன் லிமிட்ல கேட்டட் கம்யூனிட்டிக்கு உள்ள வில்லா பிளாட்ஸ், 1000 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் 1500 ஸ்கொயர் ஃபீட்ல லேண்ட் பிளாட்ஸ், சென்னை சிட்டிக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் வில்லா பிளாட் ப்ராஜெக்ட்ஸ், ஸ்பெஷல் லான்ச் பிரைசஸ் அண்ட் ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட்ஸும் உண்டு.
5: மீட் VNCT டீம் அட் ட்ரீ லான்ச், June 7th சண்டே 10 AM டு 8 PM அட் பார்க் ரிஜஸ் ஹோட்டல் near Butchmon. Call 054-767-3111, 054-767-3111. Chennai City kulla land villa plots miss paniradinga.
3: We are about to take it back. You are listening to Club Tamil only on 89.4 Tamil FM.
6: Rocking with the best.

0: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days.

0: பாராட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
0: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரினு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
2: எல்டி ப்ராப்பர்ட்டிஸ் இன் மெகா பிளாக் சேல் ஈவென்ட் ஃபார் 6th அண்ட் 7th Saturday and Sunday LD Properties office la kaalaiyila 10 mani la irundhu evening 6 mani varaikkum nadakkudhu.
3: Indha event la kalandukittu plot book pandra ella customer ku free gold coin and free registration patta kodukka poranga.
2: Just 9980 koduthu unga dream plot ah book panunga. Call 056-364-3646.
4: Indha samrajyathin miga mukkiyamana suyamvarathirku ungalai anbudan varaverkirom. Nam anaivarin arasiyana manadai vella pottiyidum போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்?
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
0: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: VNCT Global 15 years in Dubai anniversary celebration sales. Number VNCT Global 15 years in Dubai anniversary ke Chennai top 5 locations ana ECR, OMR, Porur, Pommal, Sriperumbudur and Coimbatore and Madurai la inda anniversary sale la double offer oda unga villa va book panunga. Inda 15 year celebration sale la neenga endha villa book pannalo 1 lakh illa 2 lakh illa motham 15 lakh price discount koodave 15 lakh free grand SUV car 15 years kana free maintenance 15 years free rental total are 30 lakhs worth offer and discounts
0: in the anniversary celebrations sales event coming Sunday June 7th 10 a.m. to 10 p.m. at Park Ridges Hotel near Burjman Metro Station la nadakkirukku. Call 054-767-3111 054-767-3111. 15 lakh price discount and 15 lakh SUV car double offer miss paniradinga.
4: Ari Ari Ari
5: hello ஆரி இல்ல புஹாரி. ஓஜி ஆத்தென்டிக் புஹாரி ரெஸ்டாரண்ட் இப்போ பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பக்கத்துல கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
6: 24 ஹவர்ஸ் ரெஸ்டாரண்ட். வேர்ல்ட் ஃபேமஸ் சிக்கன் 65 கண்டுபிடிச்சதும் இவங்க தான். 75 இயர்ஸ் ஆஃப் லெகசி இப்போ யுஏஇல வந்தாச்சு. ஒரிஜினல் சிக்கன் 65, ஆத்தென்டிக் மட்டன் பிரியாணி அண்ட் ஃபிளேக்கி மெட்ராஸ் பரோட்டாஸ்னு திருப்தியா என்ஜாய் பண்ணலாம். விசிட் புஹாரி ரெஸ்டாரண்ட் நியர் பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பர்துபாய்.
7: செழித்தையும் தமிழே.

0: தமிழ் எங்கள் வளமிக்க முழமுற்ற தீ, தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: கண்ணா 91 போடு.

0: You are listening to Club Tamil only on 89.4 Tamil FM. 89.4 Tamil FM.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஹா, நான் எனக்கு கிடைச்சது.
3: எனிவே, 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். டேய் டேய் டேய், ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
1: போன்றீங்க. ஆச்சா, சாரி, சைலண்ட்ல போட
3: மறந்துட்டேன். நிவி,
1: எதா கேட்ட? ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. மர்க்கா சொல்லு
2: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
1: அப்படிலாம் இல்ல.
3: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்ன,
1: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
3: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
1: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
3: பிராவோ நிவேதாவோட தனர தனர
4: தி ஈவினிங் கரெக்ட்
3: கேளுங்க.
5: The Evening Correct, presented by
6: VNCT Global. 15 years anniversary ku Tamil Nadu top locations la villa plots launch pandranga. Meet VNCT team at pre-launch June 7th Sunday at Park Ridges Hotel near Bujmon.
5: Brought to you by
6: Annathangam Gold and Diamonds Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 carat jewelry making charges. Innum yeralamana offers.

0: நடந்தது
1: நடந்தது
0: கேமரா
1: நடக்க போவது
2: நடக்க போவது
0: ரோலிங்
3: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
4: We'll be back. Commercial break.
5: LD Properties in Mega Plot Sale Event for a 6th and 7th Saturday and Sunday LD Properties office la kaalaiyila 10 mani la irundhu evening 6 mani varaikku nadakkudhu.
6: Indha event la kalandukittu plot book pandra ella customer ku free gold coin and free registration patta kodukka poranga.
5: Just 999 AD kuduthu unga dream plot ah book panunga. Call 056 364 3646.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
1: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: பெரிய பெரிய சீகோலில 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் சீகோலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: LD Properties in Mega Plot Sale Event for 6th and 7th Saturday and Sunday LD Properties Office la kaalaiyila 10 manil irundhu evening 6 mani varaikku nadakkudhu.
5: Indha event la kalandukittu plot book pandra ella customer ku free gold coin and free registration patta kodukka poranga.
4: Just 9988 koduthu unga dream plot ah book panunga. Call 056-364-3646.
6: Break it off for another hot explosive mix.
7: You're listening to Club Tamil on 89.4 Tamil FM.
8: Hey dude.
9: Hi Anthony.
8: What's up? What's happening?
9: Nothing much da.
8: So sad.
9: Kuchakku, kuchakku, kuchakku, kuchakku na ji, kuchakku, kuchakku, kuchakku.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: இன்னும்
2: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 and 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் எஃப்எம் செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
4: கிளப் தமிழ், only on 89.4 தமிழ் எஃப்எம்.
5: ஹே, நான் தான் ஆர்ஜே பிராபோ. இந்த வீடு வாங்குறது, பிளாட் வாங்குறது, இதை பற்றின டாக்லாம் நம்ம வீட்டில் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மேண்டேட்டரியாக ஓடும். எங்கே பிளாட் வாங்கலாம், எத்தனை ஏக்கரில் வீடு வாங்கலாம், அதெல்லாம். ஸோ இந்த டாக்லாம் உங்கள் வீட்டில் ஓடிக்கிட்டு இருக்குன்னா நல்லா கேட்டுக்குங்க. வரப்போகிற சனி ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி 7ஆம் தேதி ALD ப்ராப்பர்ட்டிஸுடைய மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் வந்து நடக்குது. ALD ப்ராப்பர்ட்டிஸுடைய ஆஃபீஸில் தான் நடக்குது, காலையில் 10:00 சாயங்காலம் 6 மணி வரைக்கும். சம மேட்ருன்னு சொல்லுவா. இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு பிளாட்டை புக் பண்ணிங்கன்னா ஃப்ரீ கோல்டு காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா, இது ரெண்டும் சேர்த்தே தரப்போகிறாங்க. வெறும் 999 ALD, அதாவது 999 திரம்ஸ் கொடுத்து உங்களுடைய ட்ரீம் பிளாட்டை இங்கே புக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் கங்க்ராட்ஸ் இன் அட்வான்ஸ். ஸோ காண்டாக்ட் வந்து இதுதான், 056-36-43-646. ஃபோன் அடிங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அவங்களே சொல்லுவாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட்.

You're listening to Club Tamil on 89.4 Tamil FM.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ்
1: எஃப்எம். அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ, சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
0: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: LD Properties in Mega Plot Sale Event for 6th and 7th Saturday and Sunday LD Properties office la kaalaiyila 10 mani la irundhu evening 6 mani varaikku nadakkudhu.
2: Indha event la kalandukittu plot book pandra ella customer ku free gold coin and free registration patta kodukka poranga.
6: Just 9980 koduthu unga dream plot ah book pannunga. Call 056-364-3646.
7: மேடம், ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
7: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
7: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
7: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
1: எது, மதுவா?
7: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யாரு அவரு?
7: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
0: You are listening to Club Tamil only on 89.4.

0: kick it off for another hot explosive mix.
1: You're listening to Club Tamil on 89.4 Tamil FM.
2: ஆகாசங்கிடுங்க சென்னை தங்கமத்தில் தங்க மெடல் வாங்கிய நாங்கள்.

0: டே அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: சம்மர் வந்துருச்சேன்னு ஃபீல் பண்றீங்களா? டோன்ட் வரி, இந்த சம்மர்ல அப்கிரேட் யுவர் டிரைவ் வித் ஜெட்டார்.
0: எஸ், ஜெட்டாரோட அன்பீட்டபிள் சம்மர் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. பை நவ பே நெக்ஸ்ட் இயர் ஜீரோ வாட் ஆர் ஜீரோ இன்ட்ரெஸ்ட், வெறும் 966 AED EMI per month. செலக்ட் மாடல்ஸ்ல அப் டு 7000 திரஹம்ஸ் வரைக்கும் கேஷ் பேக் ஒரே ஆஃபர்ஸ் தான்.
3: ஆல்சோ 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியும் உண்டு. நீங்க பீச், மவுண்டன், சிட்டினு எங்க போனாலும் இனிமே ஸ்டைலா உங்க பிராண்ட் நியூ ஜெட்டாரிலேயே போலாம்.
0: விசிட் ஜெட்டார் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மன் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டார் UAE, a part of Elite Group Holdings. Terms and conditions apply.
4: We are about to take it back. You are listening to Club Tamil, only on 89.4.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: நடந்தது
2: நடந்தது,
3: கேமரா
1: நடக்க போவது
2: நடக்க போவது.
4: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
5: We'll be back after a short commercial break.
6: LD Properties in mega plot sale event for a 6th and 7th Saturday and Sunday LD Properties office la kaalaiyila 10 manila irundhu evening 6 mani varaikkum nadakkudhu.
7: Indha event la kalandukittu plot book pandra ella customer ku free gold coin and free registration patta kodukka poranga.
6: Just 9980 kuduthu unga dream plot ah book panunga. Call 056-364-3646.
8: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அண்ட் கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 and 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஒன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: மதுர வீரன் தானே அவனை உசுப்பி விட்ட வீணே, இனி விசிலு பறக்கும் தானே, என் பேர அடி மதுர வீரன் தானே.

0: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி,
3: மேலும் சென்றடையுங்கள்.
4: LD Properties in Mega Plot Sale Event for 6th and 7th Saturday and Sunday LD Properties office la kaalaiyila 10 mani la irundhu evening 6 mani varaikkum nadakkudhu.
5: Indha event la kalandukittu plot book pandra ella customer ku free gold coin and free registration patta kodukka poranga.
4: Just 9980 koduthu unga dream plot ah book panunga. Call 056 364 3646.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்
1: கிளப் தமிழ் 89.4 தமிழ் FM.

0: listening to Club Tamil only on 89.4 Tamil FM. Rocking with the best.
1: With the best. வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்தை பொண்ணுதான் கல்யாணம் பண்ணு சொல்ற அம்மா, பேர குழந்தைகளை பார்க்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவேன், கட்னா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டையுமே சொன்னதில்லை.
2: முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்லப்படுறேன்.

0: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: You are listening to Club Tamil only on 89.4 Tamil FM. 89.4 Tamil FM.

0: தமிழ் FM.
1: டேய், அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு மயில காணோம்.
2: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
3: You're rocking with the DJ that keeps the hits coming.
1: Love Thumber.

0: இந்த வீடு வாங்குறது பிளாட் வாங்குறது இதை பத்தின டாக் எல்லாம் நம்ம வீட்டில் ஒரு பாயிண்ட்க்கு மேல மேண்டேட்டரியா ஓடும். எங்க பிளாட் வாங்கலாம், எத்தனை ஏக்கர்ல வீடு வாங்கலாம், அதெல்லாம். ஸோ இந்த டாக் எல்லாம் உங்க வீட்டில் ஓடிக்கிட்டு இருக்குன்னா நல்லா கேட்டுக்குங்க. வரப்போற சனி ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி 7ஆம் தேதி ALD ப்ராப்பர்ட்டிஸ் உடைய மெகா பிளாட் சேல் இவெண்ட் வந்து நடக்குது. ALD ப்ராப்பர்ட்டிஸ் உடைய ஆஃபீஸ்ல தான் நடக்குது, காலையில 10:00 சாயங்காலம் 6 மணி வரைக்கும். சம மேட்டர்னு சொல்லுவா. இந்த இவெண்ட்ல கலந்துகிட்டு பிளாட்டை புக் பண்ணீங்கன்னா ஃப்ரீ கோல்டு காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா, இது ரெண்டும் சேர்த்தே தரப்போறாங்க. வெறும் 999 AED, அதாவது 999 திரம்ஸ் கொடுத்து உங்களுடைய ட்ரீம் பிளாட்டை இங்க புக் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கங்கிராட்ஸ் இன் அட்வான்ஸ். ஸோ கான்டாக்ட் வந்து இதுதான், 0563643646. ஃபோன் அடிங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களே சொல்லுவாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட்.
1: You're listening to Club Tamil on 89.4 Tamil FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: நடந்தது
2: நடந்தது
1: கேமரா
2: நடக்க போவது
1: ரோலிங்.
3: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யூஏ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க ஒர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங்னு டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940. You are listening to Club Tamil only on 89.

0: பாரு.
1: புத்தர கும்மா புத்துல கும்மா பத்த புள்ள நீ செத்துருவடாடே, நீ உத்தார் விடாதே.
0: ஒன்ன

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டே சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா. எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி,
3: மேலும் சென்றடையுங்கள்.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Break it off for another hot explosive mix.
0: You're listening to Club Tamil on 89.4 தமிழ் FM.

கேளுங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: டே ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: கிளம்பி தாயா, கிளம்பி தாயா,
2: உங்க பேர் பாத்தா

0: எப்பா ஒரு தடவை சொல்லு.
1: போடாங்கோ.
2: அதேதான். You are listening to Club Tamil only on 89.4 Tamil FM. Rocking with the best.

0: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: You are listening to Club Tamil, only on 89.4.

அர்த்தமாயிருந்தா ராஜா.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. I need this, daddy. I need this. Back now, நானும் US ல கூட அதே எஃப்எம்

0: rounds, bro. I'll take you down in two. Let's go.
1: तुझे कैसे बुलाया तूने? Rolex. Rolex.
2: Sir. Yes, sir.
3: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: காதல் என்னும் புயலுக்கு போ.

பேட் டாங்கி ஸ்மால் வால், பேட் டாங்கி ஸ்மால் வால்.

0: லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, சி வெந்த சாமி.
1: ஓ அழகுனால இல்ல, ஓ இன்சையால நொந்த சாமி. உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.
0: நோப்பா நோ.

0: என்ன ரொம்ப ஊர பண்ற?
1: ஒண்ணும் பண்ண விட மாட்டேன்.
0: நீ படிச்சு பண்ணு தானே?
1: உன்ன படிக்க முடியலையே.
0: ஏய் தள்ளி போ,
1: என்ன தள்ளிட்டு போ.
0: கொஞ்சம் மூடு.
1: ரொம்ப மூடு.
0: ஐயோ
1: வேணா வேணா வேணா.

கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாய் தானாச்சா. I love you.

0: तुझे कैसे बुलाया तूने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्सा
3: இதோட பெஸ்ட் என்டர்டைன்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லாம்.

0: 93.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: சார், எல்லாருக்கும் ஒரு ஹார்ட் தானே சார்? எனக்கு ரெண்டு ஹார்ட் சார். ஒரு லவ் ஃபெயிலியரே தாங்க முடியாது எனக்கு. அட் அ டைம்ல ரெண்டு லவ் ஃபெயிலியர் சார். நான் போய் ஃபீல் பண்றேன்.

கேளுங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: समझो कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्सा
3: இதோட பெஸ்ட் என்டர்டைன்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்.